0: எல்லாரையும் விட அழகான ஒரு பொண்ணு. முன்னால பார்த்தேன் பின்னால பார்த்தேன் நெஞ்சில ஒரு அவ கண்ணால ஏதோ பேசி பேசி. ஒரே வீட்டுல பக்கத்து பக்கத்து ரூம்ல பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்?
1: வைத்தறிச்சலா இருக்கும்.
0: இருக்கணும். நான் உன்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே?
2: நீ எப்படியோ தப்பாதான் கேப்ப.
0: உங்களை அப்படியே தூக்கிட்டு போய்
2: தூக்கிட்டு போய்
0: இல்ல என் ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருக்கு.
2: இந்த ரூம்ல வவ்வால் தொல்லையா இருக்கும். பரவாயில்லையா?
0: எங்க யாருங்க இது? பிரமா இருக்கீங்க?